ஜனக் ஜனக் தக்தா, ஜனக் ஜனக் தக்தா, ஜிஜ்கிட்டு திலாங்க தும்கிட்டு தாதா, தும்கிட்டு தாதா, தும்கிட்டு தாதா, தா தா தா, தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தக் தரிக்கிட்டு தாதா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா தா த